0: ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் மை டியர் மக்களே. ஃபைனலி வீக்கெண்ட் வந்தாச்சு. ஒரு பக்கம் ஒர்க் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் சம்மர் வெயில், மண்டையை பிளந்து ரவுண்டு கட்டி அடிக்கிற வாழ்க்கையில வீக்கெண்ட் ஒன்று தான் நமக்கு நிம்மதியான ஒரு லைஃப். ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பக்கா தமிழ் வீக்கெண்ட் ஷோ ஃபில்டர் காஃபியில நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.
1: வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
0: வழக்கம் போல நம்ம ஷோல இன்னைக்கும் பல காலிவுட் சினிமா அப்டேட் அண்ட் சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கவங்களுக்காக. வெயிட் பண்ணுங்க, அடுத்த 3 மணி நேரம் உங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கா நான் இருக்க போறேன். சோ மக்களே, நம்ம ஷோவோட ஓபனிங் பேட்ஸ்மனா அனிருத் வர போறாரு. அனிருத் மியூசிக்ல டார்லிங் டம்பக் ஃப்ரம் மான் கராத்தே கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். ஸ்டே டியூன். இது

വെൽക്കം ബാക്ക് ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്ക തമിഴ് ഹോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി ഷോല നിറയെ സിനിമ അപ്ഡേറ്റ് എല്ലാം பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்க ஆர்ஜி யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. ஃபில்டர் காஃபில என்னதான் காலிவுட் அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல் சினிமா அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு. எஸ், கேஜிஎஃப். கேஜிஎஃப்னு சொன்னோடனே ராக்கி பாய் ஞாபகம் வருவாரு. எஸ், கேஜிஎஃப்ல ராக்கி பாயா வந்து செதற விட்ட நம்ம யாஷ் இப்போ வேற லெவல் கேங்ஸ்டரா வரப்போறாரு. படத்தோட பேரு டாக்ஸிக். டைட்டிலே கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு நார்மல் ஆக்ஷன் மூவியா இல்லாம கோவாவை பேக் ட்ராப்பா வச்சு ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டர் மூவி ரெடியா இருக்கு. அந்த வேர்ல்டுல யாஷோட கேரக்டர் நேம் ராயா. இந்த டாக்ஸிக் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, ராக்கி பாய் வேற இந்த ராயா வேறன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம பார்த்த மாஸ் ஹீரோ இமேஜின் இருந்தாலும் டாக்ஸிக்ல யாஷோட லுக்கு, பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா ஸ்டைலிஷா இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது கீது மோகன்தாஸ். பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டரா இருந்தாலும் இந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல சுவாரஸ்யமான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பசங்க எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம், எஸ் இந்த படத்துல வந்து நமக்குலாம் பிடிச்ச நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹுமா குரேஷி, தாரா சுல்தாரியா, ருக்மணி வசந்த்னு நம்ம பசங்களோட கிரஷ் லிஸ்ட்ல இருக்க எல்லா ஹீரோயினும் ஒரே படத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு நம்ம ரவி பஷூர். உங்களுக்கே தெரியும், கேஜிஎஃப் படத்துல ராக்கி பாய பக்காவா மாசா காட்டினதுக்கு பக்க பலமா இருந்ததே அந்த மியூசிக் தான். அதே மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதனால வந்து மாசான அலிமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த டாக்ஸிக் படத்தை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான மேட்டர் இருக்கு. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு அடுத்தது வந்து இருக்கு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ. சுனோ கேட்டு கேட்டு கூட்டுக்கூடாம்

0: നോ യോഡ് ഇന്ത്യ, നോ യോഡ് ഇന്ത്യ, ഇന്ത്യൻ ഇൻഡിപെൻഡൻസ് ഡേ സ്പെഷ്യൽ.
1: Uttarakhand. Haridwar is beautiful and serene. Lord of peaks, Tughnath forms the river Alaknanda and Mandakini. It's the origin of Ganga, the river queen.
0: Know Your India.
2: Know Your India.
0: Indian Independence Day special.
3: This is
4: Radio Suno 91.7 FM,
3: Qatar's happiness frequency.
5: Now available on Vodafone Shuf app.
6: എടാ, വണ്ടിക്ക് നല്ലൊരു പ്രീമിയം ലുക്ക് കൊണ്ടുവരണമെന്നുണ്ട്, പക്ഷേ വിചാരിക്കുന്ന ബഡ്ജറ്റിൽ ഒതുങ്ങുമെന്ന്.
7: ഞാൻ എന്റെ വണ്ടി ചെയ്ത പോലെ തന്നെ നേരെ ബദീഹ കാർ ആക്സസറീസിലേക്ക് പോയാൽ മതി. പിന്നെ വീട്ടിലാണെങ്കിലും ഓഫീസിലാണെങ്കിലും അവര് തന്നെ വന്ന് സെറ്റ് ആക്കി തരും. നമ്മുടെ വണ്ടിക്ക് വേണ്ടതെല്ലാം ഒരൊച്ച കൂടെ കീഴിൽ കിട്ടും.
6: എന്നാ പിന്നെ നീ ആ കോൺടാക്ട് ഒന്ന് തന്നെ.
7: 6000 7124.
8: ഖത്തറിലും നാട്ടിലും ഒരേപോലെ വിശ്വസിക്കാവുന്ന നിങ്ങളുടെ സ്വന്തം ഓട്ടോമോട്ടീവ് സർവീസ് പാർട്ണർ ബദീഹ കാർ ആക്സസറീസ്, അൽതുമാമ. ചില സുഗന്ധങ്ങൾ പരിചയപ്പെടുത്തേണ്ടതില്ല, അവ നിങ്ങളെ തന്നെ പരിചയപ്പെടുത്തും.
9: എസ്സെൻസിന്റെ സ്പൈസ്ഡും എൻഹാൻസും ഒന്നിച്ച് ലെയർ ചെയ്ത് നോക്കൂ, ഒരു പെർഫെക്റ്റ് സിഗ്നേച്ചർ സ്മെൽ. പാഷൻ, അറബ് ഉൾപ്പെടെ 13 വേറിട്ട സുഗന്ധങ്ങളുമായി എസ്സെൻസ്.
8: എസ്സെൻസ് അപ്പോസിദ്ര ആൻഡ് ബൾവ വില്ലേജ്. ഒപ്പം കൂടുതൽ ബ്രാഞ്ചുകൾ ഉടൻ ഖത്തറിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിലേക്ക് എത്തുന്നു. കോൾ 5500498.
10: Welcome back to the show, Filter Coffee Weekend Show. Lana unga RJ Yasho join panirken, only on Radio Suno. பல சினிமா அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது டாக்ஸிக் மூவி, எஸ் நம்ம KGF ராக்கி பாயோட டாக்ஸிக் மூவி பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த டாக்ஸிக் மூவி அமெரிக்கால இருக்க இந்தியன் சினிமா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா நம்ம KGF ராக்கி பாயோட டாக்ஸிக் அமெரிக்காவையே டாக்ஸிக் ஆக்க போகுதுன்னு நம்புவீங்களா? நம்பித்தாகணும். யூஸ்வலி ஒரு இந்தியன் சினிமா அமெரிக்கால ரிலீஸ் ஆகும் போது நம்ம எல்லாரும் என்ன பார்ப்போம்னா, எங்க ரிலீஸ் பண்றாங்க, ஷோ டைமிங் என்ன, தமிழ் மலையாளம் மோஷன் இருக்கா, ஐமேக்ஸ் இருக்கான்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள வரும். ஒரு பெரிய ஓவர்சீஸ் ரிலீஸ் சொல்றாங்க. ஒரு இந்தியன் சினிமா இந்தியாவை தாண்டி அமெரிக்காலையும் இவ்வளோ பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து பல ரீசன் சொல்றாங்க. முக்கியமா யாஷ், யாஷோட KGF ராக்கி பாய் கொடுத்த மாசான இமேஜ் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்ஸிக் மூவியில காஸ்ட் தாங்க, நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹுமா குரேஷி, தாரா சுல்தாரியா, ருக்மணி வசந்த்னு சம்ம ஸ்டார் காஸ்ட் வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம பல வெற்றி படங்கள் கொடுத்த டைரக்டர் கீத்து மோகன்தாஸ் படம், அதனால வந்து ஆல்ரெடி ஹைப் வந்து பல இடங்கள்ல வந்து ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இது ஒரு கன்னட படமா இல்லாம இந்தியன் சினிமா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எப்படி பெருசா போகுதுன்னு காமிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போகுது இந்த படம். டாக்ஸிக் மூவி ஆகஸ்ட் மாதம் 26 ரிலீஸ் ஆக போதா, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட் தான். ஏன்னா சினிமா என்பது ஒரு ஃபுட் மாதிரி, எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் பிடிக்காது. பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு ஹாப்பியா இருக்க மாதிரி இந்த படத்தை பிடிச்சவங்க போய் பாருங்க, பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்லாம் சொல்லுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு நம்ம ஷோல, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க RJ யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்

0: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയിലാണ് അവങ്ക ആർജെ യശോ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. ബോയ്സ് ആൻഡ് ഗേൾസ്, എനിക്ക് ഒരു സ്മോൾ ഡൗട്ടുങ്ക. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நாள்ல ஒரு வேளை பண்றதுக்கே நாக்கு தள்ளுது. ஐயோ சாமி, என்னால முடியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கோம்ல. ஆனா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு மட்டும் எப்படிதான் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வருதோ தெரியல. ஒரு படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ண சொன்னா இன்னொரு படத்தையும் சேர்த்து நடிச்சு வச்சிருக்காங்க. ரெண்டு படமும் அடுத்தடுத்த நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. August 26th, Kajiya Rocky Bye Yash Oda Toxic Movie release aapodu adhe mari August 28th la Kavinoda High abindra movie release aapodam namma Lady Superstar Nayanthara poorthavarikkum kanna rendu laddu thinga aasiyandra mari rendu thiraipadangal adutha naalla release aapodu. Toxic movie patti nariya vishayangala share panirken, but na vandu romba aavaloda wait pandra padam pathina and High. நயன்தாரா அண்ட் கவின் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர் விஷ்ணு. யார் இந்த விஷ்ணுன்னு கேட்டீங்கன்னா, சினிமாவுக்கு ஒரு புது டைரக்டரா இருந்தாலும் நம்ம அடிக்கடி முணுமுணுக்கிற நிறைய பாட்டை அவர் எழுதியிருக்காரு. எஸ், போர்க்கண்ட சிங்கம் சாங் ஃப்ரம் விக்ரம், அதே மாதிரி பொலக்கட்டும் பரப்பர சாங் ஃப்ரம் மாஸ்டர், அதே மாதிரி வேட்டையின் படத்துல இருக்க மனசுலாயோ, இந்த மாதிரி நிறைய பாட்டை எழுதியிருக்காரு. இப்போ லிரிக்ஸ் எழுதுன அதே ஆள் தான் டைரக்டா கேமரா பின்னாடி போய் ஆக்ஷன் சொல்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ டைரக்டர்.
1: இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறிய கண்ணு, அந்த புள்ள என்ன அவ்வளோ வர்த்தா?
2: கடவுளே கார்பன் பேப்பர் வச்சு வரைஞ்சா கூட அவளை மாதிரி இன்னொத்தி கிடைக்க மாட்டேன்.
0: இந்த படத்துல வந்து ஹீரோ நம்ம கவின். கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் டாடா, லிஃப்ட், ஸ்டார் மாதிரியான டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ்ல தன்னோட ஓன் ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்காரு காலிவுட்ல. இன்னொரு பக்கம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான பாட்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வழக்கமான ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோயின் ஃபார்முலாவா இல்லாம இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் ஸ்டோரியா இருக்க போகுது. ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் தான் ஹாய். அதே மாதிரி இந்த படத்துல வந்து நயன்தாரா கவினோட சேர்த்து பிரபு சார், ராதிகா சரத்குமார், கே பாக்யராஜ் சார், பூர்ணிமா பாக்யராஜ், வி டி வி கணேஷ், சத்யன் மாதிரி செம்ம சப்போர்ட்டிங் காஸ்ட் உள்ள இருக்காங்க. மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஜென் மார்டின். அண்ட் நயன்தாரா ஹர் செல்ஃப் விக்னேஷ் சிவனோட த ரவுடி பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14th ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க, பட் சில பல காரணங்கள் காரணமாக ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. ஆகஸ்ட் மாதம் 28th August 28th இந்த படம் வந்து வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி. நம்ம கவின் இருக்காரு, நயன்தாரா இருக்காங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான டைரக்டரோட கான்செப்ட் இருக்கு. சோ மக்களே, August 28th இந்த மாசம் 28th ரொமான்டிக் மூவியை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும், உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா ஹாய்னு ரிப்ளை பண்ணாம மூவி போஸ்டரையும் சேர்த்து அனுப்புங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி லவ் மூட கன்யூ பண்ற மாதிரி ரெண்டு பாட்டு வந்துனே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க, மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோம். கேட்டு கேட்டு கூட்டு கூடாது.

காசு பணம் துட்டு மணி மணி. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவ உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ ஸ்னோ. சினிமால நிறைய ஃபைட் சீன்ஸ் பாத்திருப்பீங்க, சண்டை காட்சிகள் இல்லையா? ஹீரோ வர்சஸ் வில்லன் ஃபைட் பாத்திருப்பீங்க, ஹீரோயின் வர்சஸ் ஹீரோயின் ஃபைட் கூட பாத்திருப்பீங்க. ஆனா இப்ப காலிவுட்ல நடக்கிற ஃபைட்டு ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாக்ஸ் ஆபீஸ் ஃபைட். ஒரு பக்கம் சூர்யாவோட கருப்பு, இன்னொரு பக்கம் தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன்னு. 2026ல் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஐஎஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் டாப்பில் இருக்கு. சூர்யா நடித்த கருப்பு மொத்தமாக 340 crore, 340 crore மேலே வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் பார்த்துருக்கான், அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சோஷியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு திரைப்படத்தை விட ஜனநாயகன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனையும் ஓவர்டேக் பண்ணி டாப்பில் இருக்கான். இந்தியாவில் மட்டும் 225 crore, ஓவர்சீஸில் வந்து 125 crore, மொத்தமாக ஜனநாயகன் கலெக்ஷன் 350 crore தாண்டி க்ராஸ் பண்ணி கருப்பு திரைப்படத்தை ஓவர்டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது வரைக்கும் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் சீரியஸ்லி ஒரு சினிமா ஃபேனாக இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரேஸ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இன்னமும் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்தாலும் நிறைய பேர் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்குற சினிமா ரசிகர்கள் இன்னும் இருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரல, ஜனநாயகன் ஜெயிக்குமா, கருப்பு திரைப்படம் ஜெயிக்குமான்றதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சண்டை போடுற சாக்கில் ஒரு பாட்டை கேட்க போகிறோம். ஜனநாயகன் மூவிலிருந்து தளபதி கச்சேரி அனிருத் மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவ உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டுக்கூடா.

வெல்கம் பேக் த ஷோ மை டியர் மக்களே. நம்ம ஷோல வந்து நிறைய சாங்ஸ் கேட்குறோம். மெலடி பாட்டில் இருந்து குத்து சாங்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வைப்பில் இருக்குது. இந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி மியூசிக் கம்போஸரோட ஹார்ட் ஒர்க் பற்றி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. தமிழ் சினிமாவில் காலிவுட்டில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ரகுமான் சார், ராஜா சார்லேருந்து இன்னைக்கு சாய் பியங்கர், அனிருத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பல பேர் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் சைலண்ட்டாக இருந்து சம்பவம் பண்ண ஒருத்தர் தான் மியூசிக் கம்போசர் ஜிப்ரான். ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்த்டே, August 12th. அவரோட பர்த்டே நம்ம விஷ் பண்ண மறந்துட்டோம். அதனால ரேடியோ சுனோ சொந்தங்கள் சார்பாகவும் ஃபில்டர் காஃபி ஷோ சார்பாகவும் அவருக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு ஜிப்ரான் சார். யாருப்போ அந்த ஜிப்ரான் கேள்விப்பட்டதுலேன்ற மாதிரி பல பேர் யோசிப்பீங்க. அவரோட பேர் வேணா புதுசாக இருக்கலாம், பட் அவர் கம்போஸ் பண்ண பாட்டெல்லாமே பயங்கரமான ஹிட்டு. இப்போ நான் பிளே பண்ணுற சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸை கம்போஸ் பண்ணது கூட அவர் தான்.

தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல பிறந்த ஜிப்ரான் மியூசிக் மேல வந்து ஆர்வம் அதிகமா இருக்குன்னு சின்ன வயசுலேயே வந்து கீபோர்ட் கத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் பியானோ மியூசிக்ல வந்து முழுமையா கத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல போய் கிளாசிக்கல் கம்போசிஷன் எல்லாம் கத்துக்கிட்டாராம். ஒரு படத்துக்கு எப்படி மியூசிக் பண்றது, ஸ்கோர் பண்றது மாதிரி பல விஷயங்களை கத்துக்கிட்டு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய டிவி விளம்பரங்கள்ல வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறமா 2011 தமிழ் சினிமாவில வந்து வாகை சூடவான ஒரு படம் பார்த்திருப்பீங்க. படத்துல இருக்க பாட்டுலாம் பயங்கரமான ஹிட். தன்னோட முதல் படத்திலேயே ஆடியன்ஸ் திரும்பி பார்க்க வச்சவர் தான் மியூசிக் கம்போசர் ஜிப்ரான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் எனும் நிக்கா பாட்டுலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கமல் சார் கூட சேர்ந்து விஸ்வரூபம் 2 அண்ட் உத்தமவில்லன் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் குற்றம் 23, தீரன் அதிகாரம் 1, ராட்சசன், துணிவுன்னு இந்த மாதிரி பல வெற்றி படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அந்த கதையை கிரியேட் பண்ணுவாரு, ஆக்டர்ஸ் வந்து டைலாக் சொல்லுவாங்க. ஆனா சம்டைம்ஸ் மியூசிக் தான் பாத்தீங்கன்னா நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், சிரிக்க வைக்கும், பயப்பட வைக்கும், லவ் பண்ண வைக்கும். சம்டைம்ஸ் சில பாட்டுலாம் கேட்கும்போது ஒரு பிஜிஎம்ஏ பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு மெமரியை திரும்ப கொண்டு வரும். இந்த மாதிரி பல மேஜிக் வந்து மியூசிக்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட மியூசிக்கை கிரியேட் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா மெஜிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் தான் ஜிப்ரான் அவர்கள். அவர் போட்ட பாட்டு மட்டும் கிடையாது, பிஜிஎம் எல்லாமே பயங்கரமான ஹிட்டு. கேட்டு பாருங்க, அவரோட பர்த்டே முடிஞ்சிருந்தாலும் எவ்ரி டைம் அவர் பாட்டு கேட்கும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்மால் செலிப்ரேஷனா தான் இருக்க போகுது நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி பல பியூட்டிஃபுல் மெலடிஸ் அண்ட் பவர்ஃபுல்லான பிஜிஎம் எல்லாம் நமக்கு கிரியேட் பண்ணும். அதனால அவரை செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம ஷோல ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சோலோ கேட்டு கேட்டு கூட்டு கூடாங்க.

Welcome back to the show. It's Filter Coffee with me now, RJ Yashu, only on Radio Solo. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்டேட் வந்திருக்கு. எஸ் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். அதே மாதிரி சீத காதி ரெண்டுமே ஹிட்டான படங்கள் தான். இந்த ரெண்டு படத்தையும் இயக்கியவர் பாலாஜி தரணிதரன். அவர் தான் டைரக்டர். அவர் வந்து இப்ப தேர்ட் டைம் மூன்றாவது முறையாக விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பத்தா. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல விஜய் சேதுபதி விண்டேஜ் லுக்ல செம்ம டிஃபரெண்டா இருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா லிஜோ மோல் ஜோஸ் நடிக்கிறாங்க. அதே மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது சாய் அபியங்கர். அங்கதான் கொஞ்சம் இடிக்குது, பட் பரவாயில்ல. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது டைரக்டர் அட்லி. நானும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பல வாட்டி பார்த்துட்டேன். ஆனால் என்னால் எதையுமே டீகோட் பண்ண முடியல. படம் எப்படி இருக்கும், இதில் வந்து என்ன மாதிரி ஸ்டோரி, விஜய் சேதுபதி வந்து எந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறாருன்னு எதுவுமே தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் விண்டேஜ் லுக்கில் விஜய் சேதுபதியை வந்து சாயி பியங்கர் மியூசிக்கில் வந்து பார்க்க போகிறோம். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. பட் படம் எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் அக்டோபர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு மட்டும் தெளிவாக கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ சேது ஒன்னா ஃபேன்ஸ், அக்டோபர் கேலண்டரில் ஒரு டிக் போட்டுக்குங்க. விஜய் சேதுபதியோட ஒரு புது படம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதனால் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது சாங்கும் வந்துகிட்டே இருக்கு ஷோவில். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஆன் யுவர் ரேடியோ சுனோ. நம்ம மொபைல் கேலரியில வந்து ஒரு 1000 போட்டோஸ் இருக்கும். அந்த 1000 போட்டோஸை எப்பயாவது ஒரு நாள் ரேண்டமா செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு போட்டோ கண்ணில் மாட்டும். அந்த போட்டோ வந்து எப்போ எடுத்தோம் எங்க எடுத்தோம்னு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தமிழ் சினிமாலேயும் ஒரு மூவி இருக்கு, இந்தியன் 3. இந்தியன் 3 நம்ம கமல் சார் சங்கர் சார் காம்பினேஷன்ல உருவாகிய படம் தான் இந்தியன் 3. இந்தியன் 2 ரிலீஸுக்கு அப்புறம் இந்தியன் 3 வருமா வராதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி பல பேர் வந்து கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து கமல் சருக்கே தெரியாது. இந்தியன் 2 ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மூவி டீம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் 2 வந்து ஒரு சாதாரண சீக்வல் தான், இந்தியன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெயின் பிக்சரே இருக்குன்ற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது இந்தியன் தாத்தா எப்போ வருவார் வருவார்னு வெயிட் பண்ணி இந்தியன் 2 வந்ததுக்கப்புறமா தாத்தா வராமலே இருந்திருக்கலான்ற மாதிரி பல ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்கல்ல, அந்த அடி காரணமாக இந்தியன் 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு
1: சொல்கிறாங்க. புரியல, இப்போ புரியுது.
0: ஸோ மை டியர் மக்களே, இப்போ கேள்வி என்னன்னா, கமல் சார் சங்கர் சார் காம்பினேஷன்ல இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமா, இந்தியன் தாத்தா கம்பேக் பண்ணுவாரா, இல்லை விக்ரம் 2K மூவ் ஆயிடுவாங்களா ஆடியன்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆல்ரெடி வந்து தமிழ் சினிமாவில் 2 படங்கள் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு மக்களே. ஒன்னு துருவ நட்சத்திரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம். இந்த 2 படமும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த லிஸ்ட்ல வந்து இப்போ 3வதா இந்தியன் 3 ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காலம் தான் பதில் சொல்லும். அதுக்கு முன்னாடி கமல் சார் பாட்டை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன்ட் தி ஃபில்டர் காஃபி. இல்லைன்னா அவங்க ஆர்ஜே யஷோ ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

വെൽക്കം ബാക്ക് ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. നാവും ആർജി യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து பல சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு சினிமா ரிவ்யூ பார்க்க போறோம். எஸ், லோகேஷ் கனகராஜ். இந்த பேரை கேட்டோடனே நம்ம மைண்ட்ல வந்து எல்சியு தான் ஞாபகம் வரும். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல பல ஹிட்டான படங்கள்லாம் டைரக்டரா கொடுத்திருக்காரு. கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலினு பல ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்த டைரக்டர். இப்போ டைரக்டர் லோகேஷ் ஆக்டரா ஹீரோவா ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. எஸ், படத்தோட பேரு டிசி. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணிருக்க இந்த டிசி படம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு படம். டைட்டில் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, டிசி. இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தேவதாஸ் சந்திரா. இந்த ஸ்டோரியில தேவதாசா நம்ம லோகேஷ் கனகராஜும் சந்திராவா வாமிகா கபியும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபுல் ஸ்டோரியை சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, தியேட்டர்ல போய் பாருங்க. பட் ஒன்னே ஒண்ணு மேலோட்டமா சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி. படத்துல வன்முறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா வன்முறையில தான் படமே இருக்கு. ஏன்னா போலீஸ் சேஸ், கேங்ஸ்டர் சேஸ், கன் ஃபைட், ஃபைட்டுக்கு மேல ஃபைட்டு, யாரு யார் அடிக்கலாம்னு தெரியல. ஒரு நோட் புக் எடுத்துட்டு போனீங்கன்னா யார் யார் அடிக்கணும் நோட் பண்ணீங்கன்னா ஒரு புக் பார்த்தா அந்த அளவுக்கு எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், அவரோட படங்கள் பாத்தீங்கன்னா ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர், இந்த மாதிரி படங்கள்ல வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருக்கும். அதே மாதிரி வயலன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். சீட் பெல்ட் போட்டு தான் உட்காரணும், அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து இப்ப டிசியும் ஆட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்ததே மியூசிக் தாங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் வந்து பண்ண சம்பவங்கள்லயே இதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா கர்நாடிக் மியூசிக்ல தேவையான அளவு, வெஸ்டர்ன் மியூசிக்ல தேவையான அளவு, ரெண்டையும் சேர்த்து குக் பண்ணி வச்சிருக்காரு. படம் வேற லெவல்ல இருக்கு. படத்துக்கு மியூசிக் தான் பாத்தீங்கன்னா பக்காவா செட் ஆயிருக்கு. வேற லெவல் ஆல்பம். ஸோ மை டியர் சினிமா லவர்ஸ், ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு படம் தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசிக்கு போகாதீங்க. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிக்கில் வந்து டிசியை வாங்க. படம் நல்லாயிருக்கு. நம்மளோட ஃபில்டர் காஃபி ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 6/10 தான் கொடுக்க முடியும். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய திரைப்படங்களை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு சுட சுட வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ, ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ.

വെൽക്കം ബാക്ക് ദ ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ആർജെ യശോ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. ഒരു ഡിഫറെന്റ് ആണ് ലവ് സ്റ്റോറിയെ സൊല്ല പോറേ. പൊതുവാ നമ്മ തമിഴ് സിനിമാല ലവ് സ്റ്റോറിനാ നമുക്ക് என்ன ஞாபகம் வரும், ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கியூட்டான சாங், அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு சண்டை வரும், இன்டர்வல்ல பிரிவாங்க, கிளைமாக்ஸ்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இதான் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட இத்தனை வருஷமா இருக்க ஃபார்முலாவா இருக்கும். பட் இப்போ ஒரு வித்தியாசமான ஃபேமிலி லவ் ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ். படத்துல நம்ம ஆக்டர் சூர்யாவும் மமிதா பைஜுவும் நடிச்சிருக்காங்க. படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு வெங்கி அட்லூரி, அண்ட் மியூசிக் பண்ணிருக்காரு ஜி வி பிரகாஷ் குமார். இந்த படத்தோட மெயின் டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா சூர்யா அண்ட் மமிதா, இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு நடுவுல இருக்க ஏஜ் கேப் லவ்ங்க. எஸ், யூஸ்வலி நம்ம தமிழ் சினிமால ஏஜ் கேப் லவ்னாலே இந்த ஹீரோ ஹீரோயினா கொஞ்சம் காமெடியா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அதுதான் ஸ்டோரியோட மெயின் கான்ஃபிளிக்ட். ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி, அண்ட் அந்த ஏஜ் கேப் லவ் வந்து சொசைட்டி எப்படி பாக்குது, ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த ரெண்டு பேரும் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா எமோஷனல் கோராவும் இந்த படத்துல இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த படத்தோட கதாநாயகன் ஆக்டர் சூர்யா சார் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் வந்து ஸ்கிரீன்ல ரொம்ப ரொம்ப ரேரா தான் காமிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி டிராமா கன்வென்ஸ் பண்ண முடியாத லவ் ஸ்டோரியை வந்து உள்ள வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா சாருக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்டா தான் இருக்கும். ஏன்னா சூர்யா சாரை நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பாத்திருக்கோம், ரொமான்டிக் ஹீரோவா பாத்திருக்கோம், சீரியஸான எமோஷனல் ரோல் எல்லாம் பண்ணி பாத்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஏஜ் கேப் சென்டர் பண்ண ஒரு லவ் ஸ்டோரியில பார்க்க போறோம். எனக்குமே சூர்யாவையும் மமிதாவையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க. பட் அந்த லவ் ஸ்டோரியை எப்படி டைரக்டர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கன்வென்ஸ் பண்ண போறாருன்றதான் பெரிய சேலஞ்சா இருக்கும் நினைக்கிறேன். சோ நீங்க வந்து ஒரு டிஃபரெண்டான லவ் ஸ்டோரியை பார்க்க விரும்புற ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நவ ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. லைஃப்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஒரு நல்ல காஃபிக்கும் ஒரு நல்ல பாட்டுக்கும் என்றைக்குமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுமா, அப்போதான் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. பட் நம்ம ஷோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. ஸோ கருத்து ஆஃப் த டே இன்னைக்கு என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா,
1: சித்தப்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது.
0: கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்சது எதுவுமே நினைக்காது. எவ்வளோ சிம்பிளான லைன் இல்லை, சிம்பிளாக இருந்தாலும் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மீனிங். நம்மளாம் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் மோட்டிவேஷன் ரீல் பார்க்குறதோ இல்லைன்னா வந்து சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து டெய்லி எஃபர்ட் கொடுக்கணும். அதான் நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்டும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அவார்டுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பிளாக் பஸ்டருக்கு பின்னாடியும், ஒரு ஹிட் சாங்குக்கு பின்னாடியும் பல பேரோட பல வருஷம் உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமாவை பார்க்குறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் எடுத்துங்க. ஓகே, சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிறோம். ஸோ இன்னைக்கு ஷோ வந்து முடிய போகிற நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஷோ நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி கருத்து கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் ரேடியோ சுனோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா வந்து ஆர்ஜே யஷோ அப்படின்ற போய் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. நான் உங்கள் ஆர்ஜே யஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், பாய் பாய், டேக் கேர்.